0: तो कोशिश करनी है कि वह ज्यादा से ज्यादा रेलवे गुड्स के जो ट्रेन होती है रेलवे की सर्विसेज से भेजे, ताकि इलेक्ट्रिक रेलवे होने के कारण पेट्रोल डीजल की जरूरत नहीं पड़ती है। जिन लोगों के पास इलेक्ट्रिक व्हीकल है वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा उपयोग करें।
1: And after days of relentless back and forth, Talapathy Vijay has finally been sworn in as Tamil Nadu Chief Minister. Speaking at his oath-taking ceremony, Tamil Nadu CM announced three orders within minutes of swearing in. Post the swearing-in ceremony, the Chief Minister went to the Secretariat. He received the Guard of Honour, signed an order, sat on the Chief Minister's chair. Shortly after taking charge as a CM, Vijay also visited the Periyar Memorial, paying tribute to one of the TVK's ideologues. He also held a high-level law and order huddle, taking stock of the situation and meeting the chief secretary. The Tamil Nadu chief minister has hit out at the DMK in his first speech, raking up the issue of economic crisis in the state, saying DMK had emptied the state coffers.
2: மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே, பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், This is a new beginning. A new era of a real secular social justice starts now.
1: Meanwhile, Vijay's father gets emotional, says, "My dream and my wish have been fulfilled by my son." Listen.
3: இவரே என்ன வேணுங்க எனக்கு, என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு அந்த கனவு அவர் நிறைவேற்றிருக்கிறார். என்னுடைய கனவை என் பிள்ளை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் முதல்வராக இருக்கிறார்.
4: ஹாப்பி அன்னையர் தினம். விஜய் வந்து நன்றாக ரொம்ப நல்லா இதை எடுத்து நடத்துவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம்.
5: Extremely happy from bottom of my heart, and we really owe a lot of thanks to all the citizens of Tamil Nadu and everyone from the world, from all over the world.
1: NDTV's Sam Daniel also spoke to actor Trisha after Vijay took oath as Tamil Nadu Chief Minister. Listen in.
6: Is it a blockbuster of
7: pandemic? Very happy. Congratulations. Congratulations.
6: Is it a blockbuster of
7: pandemic?
8: Very happy. Congratulations. Congratulations.
6: Is it a blockbuster of pandemic?
8: Very happy. Congratulations. Congratulations.
1: NDTV's managing editor Shivarur, who's reporting from Ground Zero, spoke to TVK fans on their first reaction on the new government formation. Vijay has the support of the young and the old coming out in large numbers. Have a look.
9: We've got a young little fan of Vijay here. You were inside?
10: Yes, sir.
9: How was it?
10: It was very nice, and it was goosebumps to see his speech more. And we got excitement of
9: your chief minister is sitting on the chief minister's chair now.
10: Yes, sir.
9: You want to